0: My Radio 90FM கேட்டறிஞ கூட்டு கூடாம்
1: கட கட கட கடோத்கஜன் பர பர பர பராக்கிரமன் கட கட கட கடோத்கஜன்